0: மாஞ்சலேரே மாஞ்சலேர்
1: கேமான் ரொமாசு தேவேகான் தித்தியாங் புனிக்கு தாமாமான் தோ Bikas bajang titiangi sane setate mangaliput kadiasa punikeun nyen kamana antu titiang mamana.